பந்தார உலகர் மஞ்சள் அவரு கண்ணு கூண்டி வாழ்றாருமா அவன் மகன்.